0: ஹமகஸ்வரம் கலேகுஃபானுகு வெரி ரஸ்கலாங்க ஹதரத்து காவா மலாயிகத்தும் எகலாங்கின் அழுக்கம் குறைவுமா பொடாவி வடை நுகன்னவத்தே அதி எபேகலும் எகலாங்க தஸ்பீ ஹதன்னவத்தே அதி எபேகலும் சைத குறவனி எகலாங்கே.
1: கீரத் குர்ஆனுக்கு திவே தர்ஜமாயின் தெம்மே மிகினஸ்தினி சூரத்துல் ஆராஃப் சதேக் ஹைத்திய வன ஆயத்தும் ஃபஷாயகிங் இ சூரத்துக்கு துய் சத்த ஹவன ஆயத்துக்கு நியலம் அதே சூரத்துக்கு நியல தர்ஜமா விதாள் திவ்வா ஃபாவனி டாக்டர் முகமது ஹனீஃப்.
2: எங்ஹா 741 நுவே கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அடிஹ நுவே மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்
3: திவே ராஜ்யக்கு அடு